بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. كونغرس بارتي کے رئیس دیوراج کے عزت رئیس جمہوریہ ڈاکٹر محمد معیز، امریک فان کے لوبیت امیکمد میڈم ساجدہ محمد، رئیس جمہوریہ کے نائب الاستاذ حسین محمد لطیف، ایم ڈی پی کے چیئر پرسن کریگ رئیس محمد نشید، ایم این پی کے رئیس کانل محمد ناظم، عدالت پارٹی کے رئیس بیرو گومت کو گورنمنٹ کے می کانگریس می رسمیات کو بیر وڈا نوا عزت ترین وزیروں رئیتوں کے مجدی ہوگی عزت ترین ممبروں متی مجدی ہوگی ایم ہا بیاورین دورا گاتوں گورنمنٹ کے می جلسہ بلوم ادی اڑوسوم گندوا ایم ہا لبتی دیوہی رئیتوں. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. آدے ایم اے فرتم ارگن ویس گنانی ارگنگ می پارٹی کے دیوان کانگریس آدے دیہ سبھی ہوگی می بیوے کانگریس پارٹی کے متی مجدی ارگنگ پارٹی کے رئیس رئیس جمہوریہ ڈاکٹر محمد معیز شاہ می متی مجدی ہوگی ایم ہا بیاورین شاہ آدی کانگریس پارٹی کے لبو ایم ہا ممبر ورن ہون مرح بید دنوا تہونی آرس کرن آدے اے اکے دین اڑو دھنواد بےنو ونی اہر مینگے ہتا فران ونی می قوما ایہو گئے رحمت کے دینا می لبویتی دیوہی وطنا ایہو گئے کانگریس پارٹی ونی دیری ہوری می جوشا ایہو گئے شک نئی اے بیاتو اڑو می دھنوادی می کانگریس پارٹی کے میرے می پوڈیم کاری اڑو ہٹے ہنیرو اڑو نو خیال اڑو نو گویا گن دنی دیہاس نوار اہر کے اے پی مہو کے سبھی دے ریا اے ریا کی اے اے می کانگریس پارٹی کے فرتم کانگریس بے ویرے اے رو اڑ منگے پارٹی کا کھیریا تنہاس می ہوں ہونی اے کے فہوں دیونا کانگریس اڑ میں کورمتی دمے کا تیبے فن یہ انوانے گیا گن کا اڈیا ہاس ممبر نہ کی کا اے اڑ منگے دری ہوری جوش ہوریم اہم ویگ مدن بھی کانگریس پارٹی ونی دری ہوری می جوش آئے ہوگے اے جوش کو اڑ میں نکم بھی تھی اے جوش کو اڑ میں کوریم مدنی اے جوش کو اڑ میں مسے کورنی کم میں ویندے بڑے دنی کم میں ویندے بڑے دنی کی ریتی می بیمو کے کرامتے کم میں ویلی فوگا کی دی وی ہوری ہا دارین کے امانتے بیرو ایویس بارکا مینا سیبو گا حگنتے جانو دی دانی می روحا جوشا ایہو گئی اہم ویما میرے دیوہی راجے گا میہاتنا سیاسی پارٹی کم بابا ایم میں بڑو متی مجدی سنوات کانگریس میتا بیوی کے میدننی میدنی آرون میدننی بھی سو بٹکا آرون میں گبول کرنی دیوہی گم میں ویلیفا کی دیوہی رئی تنگے ملکے کم آرون میں گبول کرنی دیوہی کاب فینگ فراتوں اور منڈا وار تو فی مل کی جاتے کم اور منگے می گاؤں مکی می گاؤں مگے بارے می گاؤں مگے بس منو گے ایویس حیثیت ہے این ایویس بے کا نون نانے کا اور منگے قبول کراتی دیوانا کانگریس اور منگے می کوریمت دی دیوی راجے گا ویرکن کرا پارٹی گت گو بکی ہندان آکھو دمو گتنگا میرے دنوادارم ہی تنگرا اے کانگریس کا بیاری بے فرنگا تیبے میرے تانگا ایرے اور دنوین دین دیوہی راجیہ کے سیاسی مشرہ گا گوین نمانی کانگریس پارٹی آلوگن میں مدنی دیوہی راجیہ کے ویرکما حواد واشے دیہا ستیوی سنہارو دیوہی راجیہ کے بابا ریاسی انتخاب اللہ کے رحمے فلائے کی گا کامیاب قرآنی کانگریس پارٹی آلوگن اللہ حمد قرآن آلوگن ایرے اتفاق گنڈا ویس اے بڑے ونو بس سیدھا وے دیونا کانگریس کا کوریمت لائیرو آلوگن میں ویریکم کا تیبین نمائفا آدھی می کانگریس کا می پوڈیم کا ہٹی ہو رکھیں واہ کتا کال مگا فرصت ہوگن میں گا دوہ می ورکو دے بیتی آلوگن بدانا بیہاس کرکو گن دے بیتو آلوگن میں ستار نویمبر دیہاس تیبی ہوگا دیوی راجے کے ویریکم آمی پارٹی ہواد بھی ایرو پارٹی کا تیبی آلوگن ہندام ونی تھنگ ہاس تو استنگ ہاں ممبر انہیں دیم میں گارمان کے پارلمنٹری گروپ کے دیر رہے ویدار بھی ہدیا نوہاس اتاک ممبر انہیں میرے و تیبے
మీ సబబా అదే తెరేగా విశ్రాదం గబజ్జి మిహా దువస్ మిహా కుర ముద్దతెగ్గ తెరేగా మిహా గిన మెంబరం పాటియా మీ గుళి వడాగతి కీ వెగెంతో ఎయి అవును విశ్రాదం చే కమకి షక్యండెత్త బ్యావర్ సోపుతం ఉన్నాను ఏక తెరేగ ఎమ్మె వరుగద ఎస్ సవకి అవును మిదెండవి అడుగుండు మెంగ్ ఇస్కురని దివెహి గౌం కమవాతి అడుగుండు మెంగే కురిమతీగా ఎమ్మె ముహిమ్మి దివెహీం కమవీతి ఎకన్ దివెహీం గబో కురి అడుగుండు మెంగే పాఠీయకి ఎమ్మె ప్రథమ గౌము మి షియారుగు దరం కురియం మిదని అది ఎయా ఎకీగా మీ అదు మీ దిద ఉఫులం కాంగ్రెస్ పార్టీకి మీ ఫహురువరి దిద ఉఫుద్వం హున్నవి లీడరకి ఎయి దివెహి గౌముగే దివెహి వథుని లీడర్ కవ్వీకం ఎయి అవును మిదన్నవని ఏ లీడరు గబోదు కురవని కొమ్మె వింద బుణదని కీ రీతి మీకు కరామెక్కమ కొమ్మె వెదివుకకి దివెహి ఉయ్యా దరింగి అమానతెక్కమ గబోదు కురవ్వా లీడరకు ఏ దిద ఇప్పవాగం తెదువీమ దివెహి ఏ దిదా హియోగి దరవ్వని ఏక నతీజాకి అడ్డి అవును మెంగే మెంబరు గదదు అవును అవును మీరే ధన్యవాదం బేణం అవును మెంగే మసెక్కింగ్ అది కిరియామి ఫెరుని అవును మెంగ్ అమాజ్వామి దేహాస్ తేవీస్వన అహరుగ రియాసింతిఖాబు కామ్యాబు కురి కొత్తప్పుడు ఫసే అవ్వ తర్వాత శ్రహంబాయ్ ఫుడాకీగ దేహాస్ అహా విశ్వన అహరుగ రియాసింతిఖాబు డాక్టర్ ముహమ్మద్ మీసా కామ్యాబ్ కొద్దే మీ అరుణ పార్టీకి మతీ మధ్య శ్రీమ అడుగను గబూ కొరని క్యాపాసనకి హైసీయతం అవును దక్కం చేయని మికాల వాహకం అవును మీ మతీ మధ్యలోకి బ్యావరిన దండవాదం బేనమని దివెహి రాజ్యగ తరగ్గియా కురియరం గుళిపోతి టీఎన్సీయా కాంగ్రెస్ పార్టీ దివెహి రయ్యతం బేనం వా అమాంకమా హిమేంకమా ఉమాంకం గెలస్తవేణి రైస్ డాక్టర్ ముహమ్మద్ మరీజ్గే గయాదరం టీఎన్సీ దేవడఫార దివెహి రాజ్యగే బెరికమ యాస్కే దివిరాజ్యేగ మినిమంకముగా రొంగు నికం ఫలకొద్దమ్మవాదవ్వ ఏ రొంగు హురస్కురవ్వముగా ఇఖ్తియార నోత ఫురుసదై ఎవ్వెస్ ఎం బేక నుదెవ్వ అమిల్ల బారుగ దివెహి వంత గౌమై దివెహీంగి దివెహి రాజ్యై బినా కురమట్టగా రైస్ డాక్టర్ ముహమ్మద్ మొయిజు ఏ కురవము గెందవ మసక్కత ఇతురు ఫురుసౌతేంగ బజే అవమని దివెహి రయ్యితుం ఖాస్ కొద్దిగా కాంగ్రెస్ పార్టీకి మెంబరు మీ కాంగ్రెస్ నిమిగిన దాయరు అడుగుమని నిమ్మాదాపు దాంబాణి దేహాస్ అషావి సొనహరుగే రియాస్ ఇంతిఖాబు కామ్యాబ్ కురముగే కమరు మందిగే ఏ కమర దులిజ్జసాదం వాణి వెస్ హమ దాగు దగ్గు సిరాత్ కురవీయ అల్లోకి తరవ శ్రమెఫుల దివై రయ్యతుంగే ఇవ్వరు కొద మసక్కత పార్టీకి హురిహా మెంబరుంగే ఎక్వేరికమా ఇబ్బావంతకమా నుగుడా అఫద అజుమా అకీగ దేహాస్ అషావి సొనహరుగే రియాస్ ఇంతిఖాబు రైస్ డాక్టర్ ముహమ్మద్ మీద కామ్యాబ్ కుద్దివే దివిరాజ్య హమజహం అండంగ బజహే దివిరాజ్య తరగ్గీకి మా కురియరాగం దాంగ బజహే దివై రయ్యతుం అమాంకమాకి ఇక దిరివడముకు ఫురుజు తేంగ బజహే దివై రయ్యతునకి ఫుదుం తెరి రయ్యతుకం హదంగ బజహే మికం కురవేణి దిహారు మధువెకం దిహారు ఎవ్వెరియకు దివిరాజ్య వెరికముకు వెరికముకు ఉండవాక వరపడం మాఫ్ కురవంగదెం ఈ కురికి రయ్యసకు మిత ఎన్నవీమ ఎగ్గొత్తుక సచ్చి హీఫును కురవంగదెం అవును శుకురు దండవం రైస్ నషీద్ మీరేకి జల్సా వడాంతి వీతి ఇక మొక్క అడుగుకి సియాసీ మసక కురా మీహం సియాసీ పార్టీ ఉఫద్దని వెరికం కురం వెరికం ఒక నోండ మగు సర్కారు జవాబారి కురవం మీ మేగడు మగసుకమ అడుగుడు గబో కురని అడుగుడు మంగి ఇరాత్ కురవీ ఆ మితివి దివెహి రయ్యతుండ దివెహీంగి రాజ్యై దివెహీంగి కంకణ్ నిమ్మముగ బారు దివెహీంగి అమ్మతీగ ఓయ్ దివెహీంగి దివెహీండకి ఫుదున్ తెరి దివెహి రయ్య దివెహీంకమం హదం బేరుగ బయక భరోసోమక నుల అమిల్ల ఫేమచ్చ తెదువె హిందెమిగ హిందెమి దేవే కద రయ్యతై ఓయ్ దివెహి రాజ్య దివెహీంగి రాజ్య హదం బిగ మితివి ఏ రాజ్య గొండాని అమాంకం ఏ రాజ్య గొండాని హిమేంకం ఏ రాజ్య గొండాని అబ్దుల్ ఇన్సాఫ్ ఇరాజ్యేగ ఇరాక్ రవ్వియా అనియా వెరికమక జాగే నోన్నానే ఇరాజ్యేగ ఫితున వెరికమక జాగే నోన్నానే ఎఫద దివేహి రాజ్య దివేహి బేనమని కాబ ఫ్యాంగ్ ఉళముంగ అమా సులహవెరి ఎక్కువేరి ఎబ్బావంత దివేహి రాజ్య బేనమని ఏ సగాఫింగ్ అవడమే దివం బేనమని మేబెగం వా ఇస్లాం దీనికి హిదాయత్ మితాంగ అబద్ ఉండం వాణి తఫాదు దీంతగా మిత్ర పురుషో మితాను పురుషోతో వేగనే నువ్వాడు ఏ పురుషో దే కవడం బేనమే నువ్వు దివేహి రయ్యతం బేనమని మీకే నువ్వస్తే కహారు కురింగ్ మీకే నువస్తే కహారు కురింగ్ దివహీం బదాగై మేబెగం వా ఇస్లాం దీనుగే హియావహికముగ తిబెగం మినిమం కమా ఎకీగ తరగ్గీకమొగ కురియరాగం దాంగ్ ఇకం కురుముగే గాబిల్ కంగురి ఇకం కురుముగే తసవ్వరంగై పార్టీ కమ అడుగుండు గబోకుని కాంగ్రెస్ పార్టీ అదే అడుగుండుగా వాహక దెంగ ఇతగరని మిహారు కురుకొద్దియా అదే రంగుడు వాణి ఇక మాకు
குறுகொல்லும் குரங்கு அதிக செவ்வாக தண்டவாதம் வேணும் சியாசி மசக்கதக்கி எக்கொதக்கவெஸ் கேக திபகம் குறைவே கால மசக்கத்தின்னு சியாசி மசிக குறைவேணி மகுமச்ச நிக்குமக்கணும் கணுமச்சம் அராக ஃபலுமத்தீக வசிங்காக ரவெஸ் தத்துருக்கோக்கேன் ஹொழுவரி தக்கவெஸ் கோஸ்கேன் பதிகே வெஸ் வதகேன் கேவெஸ் வதகேன் மீஹுண்ட வாஹக தக்கேன் ஹிங்ஹோகன் தக்கேன் சியாசி மீஹுண்டக்கி எக்கொத்துக்கவெஸ் கிபுருவரி புடாபேக்க வெகன நுவான எமீஹும் வாம்வாணி கொம்மை மீகாய் வாஹக தக்காதவே கொம்மை மீகாக்கீகவே சாமேஸ்கு எரிந்ததவே கொம்மை மீகா சதாங் கொல்லவே கொம்மை மீக தக்கா வாஹக அடுவாதேவருக்கு மீக ஏக நசீஜா மீது மிஃபெண்ணனி ரயித்துன்னா காதும் ஹிதுமே குறுமுக்கு நசீஜா காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரிய மிஃபெண்ணனி நீஜாக்கிஹரிங்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு மெம்பருக்கு வர ஃபஹுர் வெரி பை வர ஃபஹுர் வெரி பை திவெஹி கௌம ஹிதுமெக் குருமுக நமூனா பை கங்கமா குறிமத்லனி அசுமு ஆ கொக்கேன் கமெ திமா வா வகுத்து கேவதே ஃபிதா பை நோங் காங்கிரஸ் பார்ட்டிக்கு மெம்பருக்கு அருண்மெங் அதுவும் ஆ ஹிவ்வரகா கீக நிகுண்டம் வி வகுத் மியோதி ஆஸ் ஜெய்ஃப அழுகணும் வர பொட சுகுருதண்டம் பேணும் திபேஃபுளம் வகுதூஸ் குரவாகங் மியோம் மூசும் கோஸ் தோசர் வெஸ் அவனுமெங்க மீ காங்கிரஸ் வடாகன் தெவ்வீதி இய்யே அவனுமெங்க பார்ட்டிக்கு ரைஸ் ரைஸ் ஜுமூரியா தே ஹுரியா பேஃபுண்டா வணி வக்கி வக்கி பத்து குரவா தெமிக ஃபலா விவாக விதாழ்வி ஏ பத்ததும் தவுக எமணி ஃபான லிபோட திபேஃபுளம் ஏறுவை மஸ்வராய எக்கீகா மிஹார் எமணி ஃபான லஃபாஃபுளு தெவ்வனி லஸ் நுவே லீடர்ஷிப்பும் தத்துரு தக்க இன்சாம் குரங் அத்தோழு தக்க தத்துரு குரங் அத்தோழு தக்க கொஸ் அத்தோழு தோகே மீயும் எத்தனக்கெங் கெனஸ்கெங் பாட்டி ஹரக்கா ஹிங்குமுக ஹியால மஸ்வரா பதோகோ அதி தேஞ்சே தம்ரீன் தத்தி எமியும் வாஹக அடுவஹா அத்தோழு ஃபெம்பர் கோஸ் செமினா தக்கே பேவுமுக விஷ்ணு ரைஸ் ரைஸ் டாக்டர் முகமது மொய்ஸ் மியத்வனி அவன் வண்ணா ஹிஸா குரவா வரப்படம் மாஃப் குரவாதி பைஃபார் தூளே உமகே எக்கடிக்குவா கமை எம்மீம எக்கொத்துக்கவஸ் கம்பியோட கொண்டவா அழுகொண்ட யகிங் மிதாங்க திப்பவானே மிஹாதன ராஜ்யக பேபி ஹுரிஹா மிஃபிகுருக பேபி ஹுரிஹா காங்கிரஸுக்கு வடையானி பேஃபுளும் விதாள விதவ்வா எவ்எஸ் பேஃபுளக்கு காங்கிரஸ் வடையாகினவி ஹுரிஹா பேஃபுண்ணா பத்ல குறைவி வெறியக்கு திபேஃபுளம் தஜ்ரிபா குறைவீமுத்தோ நுகுரவ்வாள் அழுகொண்டு மீ மிஃபிகுருக டிஆர்பிக்கு தெ காங்கிரஸ் டிஏக்கு எக் காங்கிரஸ் பிபிஎம்க்கு தெ காங்கிரஸ் அது காங்கிரஸ் பார்ட்டிக்கு தே காங்கிரஸ் மிதாஜ்ரிபா குரணி அவர்களுடைய நுதக்கேங் காங்கிரஸ் வடையாண்டவி ஹுரிஹா மந்தோபுன்னா காங்கிரஸ்க்கு குறியீக வகுத்து வோதவாகேங் பத்த குரவ்வா ஏ பேஃபுளங்க கம்பணும் தங்க அடுவசவா அது பாட்டி ஹிங்கோமுக பேனுவா ஹியாலா மஸ்வரா ஏ பேஃபுண்ணா தெவ்வா மீ மீ வகுத்தம் ஹுஸ்குரவி தேவன விரிய அழுகுனு ஹயாத்து கதி மிஹாத்தன நுதக்கேன் ஏன் வீம் அவனும் தண்டமணி தே ஹியாலே நுகங் உழுவாரே தே ஃபிகுரே நுகங் உழுவாரே தே விஷ்ணுமே நுகங் உழுவாரே தெதிமேக நுபல்லவாரே பல்லவம் வி காங்கிரஸ் பார்ட்டிக்கு லோகோய பல்லவம் வி விஷ்ணவம் வி ரைஸ் டாக்டர் முகமது மொய்ஸ்க்கு சியாசத அவனும் தண்டவாதம் பேணும் இந்த ஜெஹிஃபாய் இக்சோதக ஆக்கீக ரைஸ் டாக்டர் முகமது மொய்ஸ் மிகவும் அஹ்வாது விடாண்டவி ரைஸ் ரஷீதுக்கு பகம் தண்டவாணமா தரணிக்கு ரஷீது கவர்மெண்ட் அதிபுணி தரணிக்கு ரஷீத கேக்கி கவர்மெண்ட் தெதுவே மீ அது ஏ தரணி தக்கமும் கவம் ரயிசுங்க அசாச ஹிதுமத்துக்கு புரு நுதி தரக்கி மஷ்ரூத கேக்க குரிய வடாண்டவாதி ரைஸ் டாக்டர் முகமது மொய்ஸுக்கு சியாஸ்த கவர்மெண்ட் விஷ்ணம் வி ஏ அது எத்திரே ஃபிகுரு ஹிங்கம் வி ஏ ஐகுசம் அமல் குரம் வி எமனுக்கு வாழ தேமல தேமல தவறி தேம் வி மீ கவமுகை மினிவாங்க மட்டக்கா அமாங்க மட்டக்கா அமஜு மட்டக்கா சுதவெரிக மட்டக்கா மாதமாக முஸ்தக் மட்டக்கா அழுகணும் எம்மெங் எக்கி எக் அத ஏக் குழாலம் வி தேஹாஸ் அஷாவிஸ்வனாருக ரியாசின் திகாப் ரைஸ் டாக்டர்
Muhammad Moizan, Kamia Gotir Mataka, Asuma Gang, our men Nikunavi, our Kulas Duaki, our men Gulikamikramasako Mangalo, Barakalabum, Divi Goma, Adavar, Mao Favari, Mao Fagati, Mao Jala, Madama, Irat Kurabung, Mavikan by Islam, Hidayat, Minion Kamaka, Hiawe Kamaka, Migom, Abadu, the Letterung, Amin, Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.